முதலாளிகளே கொள்ளையடிக்கின முதலாளிகளுடைய கோட்டல்ல கஷ்டத பெருகிய சாது ஜனங்கட கண்ணீரொப்பின கோட்டானு. தொழிலாளிகளே கொள்ளையடிக்கின முதலாளிகளுடைய கோட்டல்ல கஷ்டத பெருகிய சாது ஜனங்கள்.